மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர முரளி மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர

சரி சரி மபம் ரிம ரிமபனி மபம் மபனிதம் நித நிதம் நித நினிபம் மப நினிபம் மபம் மம

சரி சரி சரி மபா ரிம ரிம ரிமபனி மவ மவ மபனிதா நிவித நிவிதனி பபபனி நினிபா சததிரிதா நினி தத திரி தத நிலி தத ததிரி தத ததவி ததிரி தத நிததிரிதா சததிரிம நிரிம மப மப பபனி பபனித சித திரிதா மவ நினிபா இத திரிதா இத திபபனி இத திபபனி.